0: ஜெய்ச்சிடலாம். மறக்க பரவாயில்ல.
1: Fresh sound of the North Shore.
2: FM 99.3.